0: லக்ஷ்மண், சீதா, ஹரா, லக்ஷ்மண்.
1: அப்னே மன் மே பாந்தி பாந்தி கே விசார் கர்த்தே, ஸ்வயம் கு பாபி ஔர் அபராதி மான்தே ஹுயே, சோகாகுல் சுமந்திர கிசி பிரகார் அயோத்தியா பஹுஞ்சே. நகர் மே பிரவேஷ் கர்த்தே சுமந்த் ஏசே சப் ஜாதே ஹே மானோ கிசி கி ஹத்யா கர்கே ஆயே ஹூம். உன்ஹோனே சாரா தின் ஏக் பேட் கே நீச்சே பைட் கர் பிதாயா. சந்தியா கே சமய் அந்தேரா ஹோ ஜானே பர் உன்ஹோனே நகர் மே பிரவேஷ் கியா ஔர் ரத் கோ த்வார் பர் ஹி கடா கர்கே சுப் சாப் மஹல் மே குசே. ரத் கோ பஹச்சான் கர் ஔர் கோடோ கோ வியாகுல் தேக் கர் லோக் விஷாத் கிரஸ்த் ஹோ உடே.
2: जय जी महाराज के चरणों में सुमंत्र का दंडवत प्रणाम स्वीकार हो.
0: सुमंत्र कहो, राम कहाँ है?